0: This is Ragam before 7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: MS அனந்தராமன் அவர்களின் வயலின் இசை கேட்க இருக்கிறோம். MA சுந்தரேஸ்வரன், MA கிருஷ்ணசுவாமி ஆகியோர் உடன் வயலின் வாசித்துள்ளனர். மாதிரிமங்கலம் எஸ் சாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், KMS காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா, நடு ஜூத்துனோ, தியாகராஜர் கீர்த்தனை, கலாவதி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: MS அனந்தராமன் அவர்களின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். MA சுந்தரேஸ்வரன், MA கிருஷ்ணசுவாமி ஆகியோர் உடன் வயலின் வாசித்துள்ளனர். மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், KMS காமாட்சி சுந்தர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பால கோபால, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நேயர்கள், இதுவரை M.S. அனந்தராமன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். M.A. சுந்தரன், M.A. கிருஷ்ணசுவாமி ஆகியோர் உடன் வயலின் வாசித்துள்ளனர். மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், KMS காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா.
0: பதிவு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio and I for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சிகள் இப்போது சித்துக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை, மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். முதலில் வந்தனமு, தியாகராஜர் கீர்த்தனை, சகானா ராகம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Nagaswaram recital by Chittukkadu T.G. Murugavel. He is accompanied on the tavil by Mambalam S.P. Arulanandam. He begins with Vandanamu in Rag Sahana set to Adithal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ சக்கர ராஜ என்று தொடங்கும் ஜிஎன் பாலசுப்பிரமணியம் பாடல் சிவசக்தி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents Shri Chakra Raja in Rag Sivasakti set to Aditaal, a composition by G.N. Balasubramaniam.

ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை, மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேரே கதி, ஷாமா சாஸ்திரி சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டது ஆனந்த பைரவி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம்.
1: In Rag Ananda Bhairavi, that was a composition by Shyama Sastri.
0: அடுத்து ஆனந்த நடமாடினார் சுத்தானந்த பாரதி பாடல் ராகம் கோபிகா திலகம் ரூபக தாளம்.
1: He now presents Ananda Nadamadinar in Rag Gopika Tilagam, set to Rupakam Tal, a composition by Sudhananda Bharathi.

0: கேட்டது கோபிகா திலகம் ராகத்தில் சுத்தானந்த பாரதி பாடல்.
1: In Rag Gopika Tilakam, that was a composition by Sudhananda Bharathi.
0: Nirevaga Narayanate Namo Namo Annamacharya Kirtane Behak Ragam Adithalam.
1: He concludes with Narayanate Namo Namo in Rag Behag set to Adithal, a composition by Annamacharya.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை கேட்டது சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை, மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Nagaswaram recital by Chittukadu T.G. Murugavel. He was accompanied on the tavil by Mambalam S.P. Arulanandam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime India.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கானாடாத்தான் என் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா, கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 DTH எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி ஆர் மகாலிங்கம். ஹி இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் முரளிதரன் ஆன் த வயலின், மன்னார்குடி ஸ்ரீ ஏ ஈஸ்வரன் ஆன் த மிருதங்கம், கானாடு காத்தான் ஸ்ரீ என் ராஜாராமன் ஆன் த கஞ்சீரா, கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் தட்டம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ எஸ் மகாதேவன் ஆன் த மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஓ ஜெகதம்பா, சியாமா சாஸ்திரி சாகித்யம், ஆனந்த் பைரவி ராகம், ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் ஓ ஜெகதம்பா, சியாமா சாஸ்திரிஸ் காம்போசிஷன் இன் ராக் ஆனந்த பைரவி, செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி.ஆர். மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் நாகை ஆர். முரளிதரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கானாடுகாத்தான் என் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா, கோயம்புத்தூர் வி. மோகன்ராம் அவர்கள் கட்டம், புதுக்கோட்டை எஸ். மகாதேவன் அவர்கள் மோர்சிங். This is Ragam 24/7 DTH, anytime Indian music. You are listening to a flute recital by Shri T.R. Mahalingam. He is accompanied by Nagai Shri R. Muralidharan on the violin, Mannargudi Shri A. Iswaran on the mridangam, Kanadukathan Shri N. Rajaraman on the kanjira, Coimbatore Shri V. Mohanram on the kattam, and Pudukottai Shri S. Mahadevan on the morsing. Ini Parama Pavana Rama, ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சாகித்யம், ராகம் பூர்வி கல்யாணி, ஆதிதாளம். லிசன் நவ் டு பரம பாவன ராமா, ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார்ஸ் காம்போசிஷன் இன் ராகூர்வி கல்யாணி, செட் டு ஆதிதாளம்.

இனி சீதாபதே தியாகராஜர் கீர்த்தனை, கம ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு சீதாபதே, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் கமாஸ், செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை. பக்கவாத்தியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் என் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா, கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a foot recital by Shri T.R. Mahalingam. He was accompanied by Nagai Shri R. Muralidharan on the violin, Mannargudi Shri A. Eswaran on the mridangam, Kannadu Kathan Shri N. Rajaraman on the kanjira, Coimbatore Shri V. Mohanram on the ghatam, and Pudukote Shri S. Mahadevan on the morsing. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH. Anytime Indian Music.